0: கவிந்தலுக்கு கேரிந்தலுக்கு எரஃப்ரஸ் ரேடியோ சிறபி.
1: ரேடியோ சிறபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ். அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.